அருமையான பாடலை நாங்கள் கேட்டோம். பிரியமானவர்களே, நாங்கள் மாயையான உலகில் நாங்கள் மாயையான காரியங்களை தேடி ஓடுகின்றோம். பொன்னையும் வெள்ளியையும் நாங்கள் தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எங்களுடைய தேவனை நாங்கள் தேடி ஓடுவோம். அதுவே எங்களுக்கு உண்மையிலேயே பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு அது போதுமானதாக இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் எப்பொழுதுமே தேவனை இழந்து விடாதபடிக்கு இந்த உலகத்தின் மாயையான காரியங்களை விட்டுவிட்டு தேவனை நோக்கி ஓடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வோம். இணைந்திருங்கள். கிருபை நேயவானுடைய நூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

மூச்சடையான் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் லதா ரஜினிகாந்த் பாடிய பாடல் கேட்டோம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:14 ஆகியிருக்கு. இந்த டைம் நம்முடைய குட்டீஸுக்கான டைம். குட் மார்னிங் குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? கேள்வி நான் எப்பவோ ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு தோட்டத்துல ஒரு பூஞ்செடியில முதல் நாள் பாத்தீங்கன்னா 22 பூக்கள் இருக்கு. ஒரு தோட்டத்துல இருக்கக்கூடிய பூஞ்செடியில முதல் நாள் 22 பூக்கள் இருக்கு. இந்த பூஞ்செடியிலிருந்து டெய்லி காலையில 5 பூக்கள் பறிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் புதிதாக 2 பூக்கள் மலருது அப்படின்னு சொன்னா, 4ஆம் நாள் மாலையில் அந்த பூஞ்செடியில் எத்தனை பூக்கள் இருக்கும்? இதுதான் கேள்வி. ஒரு தோட்டத்துல பூஞ்செடியில 22 பூக்கள் இருக்கு. இந்த பூஞ்செடியிலிருந்து தினம்தோறும் காலையில 5 பூக்கள் பறிக்கப்படும். அதே நேரம் ஒவ்வொரு நாளும் புதிதாக 2 பூக்கள் மலரும் அப்படின்னு சொன்னா, 4ஆம் நாள் மாலையில் அந்த பூஞ்செடியில் உள்ள பூக்கள் எத்தனை?

கேள்விக்கான சரியான விடைய வாட்ஸ்அப் மூலமா எனக்கு தெளிவா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைங்க. 07 0 2 8 3 8 5 4 சைபர் சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர். கொக்கட்டச்சோலையை சேர்ந்த கொக்கட்டச்சோலை சரஸ்வதி தமிழ் மகா வித்யாலயத்தினுடைய விஞ்ஞான பாட ஆசிரியை மணிமேகலை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. குடும்பத்தினர் சார்பாக நம்மளுக்குள்ள பவானி தன்னுடைய வாழ்த்த பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கலியா சந்திரிகா வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. சந்திரிகாவோட தங்கை திலானி இன்னைக்கு நாவலப்பிட்டியில பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. திலானிய தனிஷ்கா மீராஷினி மகேந்திரன் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. கொண்டாவிலை சேர்ந்த சாந்தி வாட்ஸ்அப்பினூடாக இணைந்திருக்கிறாங்க. அம்மா ராஜேஸ்வரிக்கு 81வது பிறந்த நாள் வாழ்த்துகள் தெரிவித்திருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மாவை மகனான ராஜன், மகள் சாந்தி, பேரப்பிள்ளைகள், பூட்டப்பிள்ளைகளாக ரித்திகா மிது எல்லோருமே வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. ஆரியம்பதியை சேர்ந்த கிருத்விகா தன்னுடைய 4வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்பா சாந்தராஜ், அம்மா உஷாந்தினி, அக்காமாரான திக்ஷவி, அஸ்விதா, ஓஷனி, தருணி, தக்ஷனா, அண்ணாமார்களான வருண், சந்தோஷ் ஆகியோர் வாழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்தும் கேளுங்க, இது வணக்கம் தாயகம். தேவஸ்ரீ பிரசாத்தின் இசையில் புலி திரைப்படத்துக்காக விஜய் மற்றும் ஸ்ருதி ஹாசன் பாடும் பாடல் இது.

தேவன் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருக்கின்றார். அவர் நல்லவரும் வல்லவருமாக இருந்து எங்களை அனுதினமும் வழிநடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கின்றார். அந்த தேவனை நாங்கள் எப்பொழுதுமே, அவர் எங்களை நேசிக்கின்ற தேவன், நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் தேவனை நாங்கள் மறந்து விடாத படிக்கு நேசித்து அவருடைய பாதையில் நாங்கள் பின்தடர்ந்து செல்வோம். தேவன் எங்களை எல்லாவற்றிலும் காத்துக்கொள்வார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே. கிருபையினை வானொலியின் ஊடாக உங்களுக்காக அடுத்த பாடல்

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். 2026 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை அவதானிக்கும் போது, தினகரன் பத்திரிகையில் ஞானசார தேரரை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. மருந்தகங்கள் என்ற போர்வையில் போதைப்பொருள் விற்பனை, பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலை என்ற ஒரு செய்தியும், 8 மாத காலப்பகுதியில் நாட்டின் எரிபொருளுக்காக 4,72 மில்லியன் டாலர் செலவு மத்திய வங்கி தெரிவிப்பு என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாக வெளியாக இருக்கின்றது. லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் மாற்றமில்லை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அக்டோபர் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலைகளில் எவ்வித அதிகரிப்பும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. முதியோர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விசேட போலீஸ் பிரிவு என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாகவும், இலங்கைக்கு அருகில் ஈரானிய கப்பல், மனிதாபிமான தேவைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உரிய தலையீடு, அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கவில்லை என்கிறார் அமைச்சர் விஜிதஹேரத் என்ற ஒரு செய்தியும், இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை மீண்டும் ஒத்திவைப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது, பாதாள குழுக்களுக்கு இடையில் மோதல், அங்குள்ள துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் என்ற செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில், இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல்களினால் கடுமையான சர்வதேச சிக்கல்களுக்குள்ள அரசு, முக்கியமான ராஜதந்திர பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சர்வதேச தலையீடும் சரியான அரசு மத்தியஸ்தமும் அவசியம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த சாணல் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. புதிய தேர்தலை நடத்த தயார் என்றால் தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை மீளப்பெற தயார், வழக்காளி அறிவிப்பு என்ற செய்தி கட்டமிட்ட செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அமைச்சர் சந்திரசேகரிடமிருந்து வடக்கு கடலை காப்பாற்றுங்கள், அவருக்கு எதிராக விரைவில் வழக்கு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்த செய்தியாக அந்த செய்தி தொடர்கின்றது. இலங்கை கடற்பரப்பில் சிக்கியுள்ள 19 ஈரானிய கப்பல்களுக்கு உணவு நீர் வழங்க இலங்கை அரசு மறுப்பு, ஈரான் விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. உலக பதிவிட தினத்தில் 5,000 வீடுகள் என்ற ஒரு செய்தியும், சபாநாயகரின் வீட்டில் திருட்டா, 8 ஊழியர்களிடம் விசாரணை என்றும், பான் எடை குறைந்தால் சுற்றி வளைக்கப்படும், நுகர்வோர் விவகார அதிகார சபை என்ற ஒரு செய்தியும், அரச காணிகளை விடுவிக்கப்படுகின்றது, மக்களின் காணிகளை அரசு விடுவிக்கவில்லை என்ற செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில், சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு நெருக்கடி, அரசாங்கத்தின் தெளிவற்ற ராஜதந்திர கொள்கைகளே காரணம், பிரதான எதிர்க்கட்சியின் நளின் பண்டார் MP சாடல் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருப்பதோடு, சஹ்ரான் குழுவின் வண்ணாத்து வில்லு ஆயுத களஞ்சிய வழக்கு இன்று முதல் மேல் நீதிமன்றத்தில் 4ஆம் தேதி விசாரணை ஆரம்பம் என்ற செய்தி ஒன்றும், ஞானசார தேரருக்கு இன்று வரை விளக்கமறியல் உத்தரவு என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. பட்ஜெட்டில் பெருமளவிலான வரிகள் குறைக்கப்படும், பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தகவல் என்ற செய்தியும், 9,150 சிறுவர்கள் இளைஞர்கள் கைது, போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் என்றும், சபாநாயகருக்கு எதிராக மீண்டும் நம்பிக்கையில்லா பிரேரணை, பிரதான எதிர்க்கட்சி அறிவிப்பு என்ற செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் நிராக்ஷன். வணக்கம்.
1: தேசத்தின் குரல்.

0: டெங்கு நுளம்பு அதிகமாக பகல் வேளையிலேயே கடிக்கும். எனவே குழந்தைகளுக்கு முழு கை மற்றும் முழு கால் ஆடைகளை அணிவியுங்கள். ஜன்னல்களுக்கு வலை பொருத்துங்கள். தேவையான இடங்களில் நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். சிறிய முன்னெச்சரிக்கை பெரிய பாதுகாப்பை தரும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினமும் எங்களோடு கை கோர்த்துக் கொள்கிறது மெல்பா. மெல்பா நிறுவனம் எப்பொழுதும் இளைஞர்களினுடைய நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். 20 வருடங்களுக்கும் அதிகமாக கட்டுமான துறையில் முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது மெல்பா நிறுவனம். மெல்பா நிறுவனத்தினுடைய கம்பிகள் எப்பொழுதும் உறுதியை தம்பசம் கொண்டிருக்கிறவை. எனவே உங்களினுடைய கட்டடங்களை கட்டுகின்ற பொழுது மெல்பா கம்பிகளை போடுங்கள். மெல்பா கம்பிகள் உங்கள் கட்டடங்களை காலாகாலத்துக்கும் உறுதியுடன் பாதுகாக்கும்.
3: தங்கமான தியாக உள்ளம் கொண்ட தாய்மாருக்கு மலிவங்கிரி தங்கம் வாராந்தம் மில்லியன் ரூபாய் மிக்க தங்க நகைகள் 4,000 ரூபாய் மலிவங்கிரி 400 கிராம் பக்கெட்டுடன் ரத்து சீரகத்தை கண்டுபிடித்து வாட்ஸ்அப் அல்லது SMS செய்யுங்கள்.
4: வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்க தேவையான அறிவு திறன்கள் மற்றும் நம்பிக்கையை ICBT உங்களுக்கு வழங்குகிறது. நாடு முழுவதும் 10 கேம்பஸ்களுடன் உங்கள் கல்வி பயணத்தை ஆரம்பிக்கலாம். கையிருப்பில் உள்ள பணத்தில் தொழில் கல்வியை தேர்ந்தெடுத்து கற்க இன்றே ICBT கேம்பஸுக்கு வாருங்கள்.
5: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு கூடிய நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்கானது. இன்சி சங்ஸ்தா ஸ்லாப் வரும் மறுபடியும் வந்தாச்சு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் 5 பேக்ஸ் வாங்குங்க. அதோட பில்ல போட்டோ எடுத்து உங்களுடைய பெயர் முகவரி NIC நம்பர் இதெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு 0779676767 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தினம்தோறும் 100 சீமந்த் பேக்ஸ் நீங்க வெல்றதுக்கான வாய்ப்பு இப்போ வழங்கப்படுது இன்சி சங்ஸ்தா சீமந்த் ஊடாக.
6: எந்த ஒரு பிசினஸும் வெற்றிகரமான பிசினஸ் ஆகிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், SME அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை SLT மொபைட்டல் என்டர்பிரைஸ் உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் SLT மொபைட்டல் என்டர்பிரைஸ். அழையுங்கள் 0312-381-381.
7: நாம் இல்லாவிட்டாலும்
8: பிள்ளைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு சேமிப்பதற்கும் நலமாக இருப்பதற்கும் BOC ரன் கேக்குலோ ஸ்மார்ட் சிறுவர் சேமிப்பு கணக்கு.
2: உங்களுடைய வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருப்பீங்க இல்லையா? அந்த பார்த்து பார்த்து கட்டின வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களினுடைய பொறுப்பு. அதுக்கு நீங்க அடிக்கிற பெயிண்டில் இருந்தே விஷயம் இருக்கிறது. வெளிப்புற சுவர்களுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னு சொன்னா மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், எதையும் தாங்கும் ஒரு பெயிண்டாக அது இருக்க வேண்டும். எனவே உங்களினுடைய வெளிப்புற சுவர்களை பாதுகாக்கக்கூடியது டியூலக்ஸ் அக்வாட்டிக் டேம் ப்ரொடெக்ட் பெயிண்ட் அப்படின்றது மறக்காதீங்க. இதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா நீர் புகாத வண்ணம் ஒரு படலமாக அது செயல்படும். சுவர்கள்ல நுண்ணிய விரிசல்களை தண்ணீர் உட்புகாத வண்ணம் அது பாதுகாக்கிறது. அதனால வந்து உங்களுடைய சுவர் எப்பொழுதும் பாசி பிடிக்காமல் கரும்பூஞ்சி பிடிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் சொல்றோம் உங்களுடைய வெளிப்புற சுவர்களுக்கு டியூலக்ஸ் அக்வாடிக் டேம் ப்ரொடெக்ட் பெயிண்டை பயன்படுத்துங்கள்.
9: ஃப்ரீ பேட்ஸ் 2 உடன் பக்கில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து iPhone சொல்லுங்கள்.
10: டியூலக்ஸ் அக்வாடிக் டேம் ப்ரொடெக்ட் நீரால் நெருங்கவே முடியாது. ஆல்கி ஃபங்கஸ் டர்ட்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது.
5: மழை பெய்யும் போது கூரில தண்ணி நின்னா என்ன பண்றது? குமார கூப்பிடணுமே, குமார் லீவு போட்டு ஊருக்கு போயிருக்கானே, அவன் வரும் வரைக்கும் நம்ம கூற தாங்காதே, இந்த மாதிரியான பேச்சுக்கு இடமே இருக்காது. உங்க வீட்டுல நீங்க ரைனோ பிரீமியர் பயன்படுத்திருந்தீங்கன்னு சொன்னா, எஸ் ரைனோ பிரீமியர் ஹைட்ரோபோபிக் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சீக்கிரமாக வடிஞ்சு போறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, பாசி மற்றும் பூஞ்சை படிவதையும் தடுக்கக்கூடியது. ரைனோ பிரீமியர் ரூஃபிங் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க 13-96.
11: பாட்டிக்கு குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய் சிறந்த விலைக்கு குவாலிட்டியுடன்.

செயல்படக்கூடியது, குறைந்த மெயின்டெனன்ஸ் செலவு தான் உங்களுக்கு வரும். ஏசி கேபின் இருக்கிறது.

வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபையின் வானொலியின் ஊடாக. பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். இயேசப்பா உம்மை தேடி வந்தேன், இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேன் என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக செல்கின்ற போது நிச்சயமாகவே அந்த தேவன் எங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொருள் எத்தனையோ பேரின் அன்பு எங்களுக்கு கிடைக்கலாம், ஆனாலும் அந்த அன்பெல்லாம் நிலையான அன்பாக இருக்காது. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் மாத்திரமே இருக்கும் மொழியோ

உண்மையான அன்பை யாருமே எங்கள் மேல் காட்டுவதில்லை, காட்டவும் மாட்டார்கள் பிரியமானவர்கள். ஏனென்று சொன்னால் உலக மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக தந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களை மட்டும் மறித்து உயிர்த்துள்ள அந்த கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான் பிரியமானவர்களே, அது உண்மையான அன்பு. அந்த அன்பை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், நிச்சயமாகவே நாங்கள் என்றுமே விழுந்து போக மாட்டோம், என்றுமே சோர்ந்து போக மாட்டோம். அன்பு இல்லை என்று நாங்கள் ஏங்க தேவையில்லை. அன்பு என்று சொன்னவுடன் எங்களுக்கு எங்களுடைய நினைவில் வருவது எங்களுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமாகத்தான் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் மாத்திரமே அன்பின் சிகரமாக இருக்கிறார், ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். அந்த ஆறுதலின் தெய்வத்தை நாங்கள் நம்பினோமானால் நிச்சயமாகவே கைவிடப்படும். அந்த கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், அந்த கர்த்தர் எங்களை வழிநடத்திச் செல்வார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தில் உள்ளவர்களை நாங்கள் நம்பியிருக்கும் போது நம்புகின்ற போது நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி அந்த நம்பிக்கை நங்கூரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக கைவிடப்படும். அதே மாதிரி நாங்கள் நிச்சயமாகவே கலங்க மாட்டோம் பிரியமானவர்களே. அந்த தெய்வத்தை மாத்திரம் நினைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு தேவனுக்காக அவருக்கு பின்பாக நாங்கள் செல்லும் போது ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், தாழ்மையில் இருக்கிற எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதனால் நாங்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்காமல் லோத்துவின் மனைவியைப் போல உலகத்தை திரும்பி பார்த்து நாங்கள் அப்படியே நின்று விடாமல் பிரியமானவர்களே, தேவனை மாத்திரம் பார்த்து எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசாபாசங்களையும் முதறி தள்ளிவிட்டு உலகத்தில் மேல் நாங்கள் பாசம் வைக்காமல், உலக பொருள்களின் மேல் நாங்கள் நேசம் வைக்காமல் அவற்றை உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பின்பாக செல்வோம். நிச்சயமாக அந்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை உயர்த்துவார். நாங்கள் அவருக்கு பின்பாக சென்று அவருடைய ஊழியத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே நாங்கள் பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பியமானவர்கள், அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து மழகிய பாடல்கள் உங்களுக்காகவே ஒழிக்க இருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் கிருபையின வானொலியினோட நீந்திருங்கள்.

பிள்ளைகளே, பயத்தை மருத்துவம் ஒரு வியாதி என்று சொல்லுகிறது, ஆனால் பைபிளோ அது ஒரு ஆவின்னு சொல்லுது. இன்றைக்கு அந்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டி ஒரு தைரியத்தின் ஆவியை, ஒரு பலத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம்.

நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ தகையாதே, நானே உன் தேவன் என்று சொல்லி எங்களை கேட்டுக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது ஒரு தைரியத்தின் ஆவியை பெற்றுக் கொள்கிறோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது கிருபையினை வானொலியினூடாக. ஆம்பிரியமானவர்களை இப்பொழுது மொழித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்காகவே ஓரிசை தட்டு பாடல்கள். இன்றைய காலத்தில் வாலிபர்களின் மத்தியில் பெரும் எழுப்புதலை இயேசுவுக்காக கொண்டு வரும் போதகர் டேனியல் ஜோகாரின் பாடுவேன் இசைத்தட்டிலிருந்தே உங்களுக்காக இனிமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாடல்களை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு துதிபலிகளையும் பாடல்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, அப்பொழுதுதான் தேவன் எங்கள் மத்தியிலும் எங்கள் இல்லத்திலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்து நாங்கள் உங்களுக்காகவே வழங்கும் இதமான பாடல்களை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நீவானொலியின் ஊடாக.